கேட்டின் இன் தாங்கம் பிளம் இருக்கு ஆலம்ரம் நாங் துந்தே கா ரேசாமீஜம் காதி கேலோ மாதும் துன்மன் தோ அந்தே கா